மக்களே யோசி, கசத்து சுக்கூரல்லாய் சுக்கூரல்லாய் சுக்கூரல்லாய் சுக்குரன் முத்தையபன் وخاتيب غير الخلق بالخلق والخلق خدمتا